திமிரங்களில் உண்மகிழ்ச்சிக்கு சிகஞ்சேன் குறச்சிட அக்கர நோக்கி பகச்சாலுமித்திரி கக்க பெருக்கி கழிச்சேன் குறச்சிட

மிரப்பரப்பு வலிக்கிலும் ஏதோ விபரீத மார்க சஞ்சாரியாம் வாதமடிக்கே திருச்சு வந்தேனகம் தூலமென்னோணம் பறந்திட்டனாதியாம் காலதிமிரப்பரப்பு வலிக்கிலும் ஏதோ விபரீத மார்க சஞ்சாரியாம் வாதமடிக்கே திருச்சு வந்தேனகம் கன்னித்தெளிவின்

0: உறங்கிக்கோளு பொன்னே உறங்கிக்கோளு, மழையில் மண் குதிர்ந்து சிரிச்சீடும் மலநாடல்லே. உறங்கிக்கோளு பொன்னே உறங்கிக்கோளு, மழையில் மண் குதிர்ந்து சிரிச்சீடும் மலநாடல்லே.
1: ഉറക്കുപാട്ട് കൃഷ്ണൻകുട്ടി മടവൂർ അവതരിപ്പിച്ച കവിതയാണ് കേട്ടത്.
2: ഇന്നത്തെ സർഗ കേരളം സമാപിക്കുന്നു.